குமராஷ்டவம் சாண்ட் நம்பர் 5. ஓம் ஷட் கோண பதயே நமோ நமஹ. Salutations to the Lord of the six-angled yantra. This yantra is his abode, a cosmic energy.

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. அருமையான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 நம்முடைய நீதி விளக்கம், 6:30 உங்களுடைய தமிழ் பாடம். இன்றைய தினம் செப்டம்பர் 18 மங்களகரமான நாள், புரட்டாசியின் முதல் நாள். Vanakkam and warm greetings on this cold, rainy Friday evening. This is Lotus FM and you're tuned into Inisei Marai with me, Dhanaseelan Dorasamy. Your weekly dose of Tamil programming with features in their respective time slots. That's your ethical sayings at 6:15 and your Tamil lesson at 6:45. On the half hour, an enlightening discourse on the holy auspicious month of Puratasi. In the Punidamana Madhate, அனுசரிக்கும் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி விஷ்ணு பெருமானின் திருநாம பதிகத்தால் ஆரம்ப செய்யலாம். பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தோஸ் அப்சர்விங் த ஹோலி மந்த் ஆஃப் புரட்டாசி. வி ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம் வித் அ டிவைன் வர்ஷிப் டு லார்ட் விஷ்ணு.
1: ஏழு குண்டலவாடா வெங்கடரமணா, ஏழு மலையானே வைகுந்தவாசா, ஏழு மலையானே திருப்பதி வெங்கடேஸ்வரா, ஆதிபரம் ஜோதியாய் அண்ட பகிரண்டமாய் ஆதியாய் நின்ற நாமம், அடிமுடியின் நடுவாகி எணியவன் களி கூற அன்பு வைத்திருந்த நாமம், நீதி நெறியாகவே மணிப்பூரகன் தனில் நிலையாக நின்ற நாமம், நேசமுடனே கருடவாக நம்மீதேறி நின்று விளையாடு நாமம், வீதி வெளியாகவே உச்சி மலை மீதினில் விளக்கொளியில் நின்ற நாமம், மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்க கொடுக்கும் நாமம், நாதாந்த பேருளியதாகவே விளங்கிடும் நமோ நமோ என்ற நாமம், நாராயணா ஹரி கோவிந்த என்று தினம் நாடி வரும் திருநாமமே, ஹரிநமோ என்றுரை போர்க்குமே பாண்டவர் கருவாகி நின்ற நாமம்,

காலினில் கல்லினை மிதித்து பெண்ணாகவே பண்பருள் புரிந்த நாமம் திருமேவு பிரஹ்லாதனன் தனக்காக நரசிங்க முகமான நாமம்

முன்னாளிலே சிவன் நன்றிருக்கையில் பாணமாய் முப்புறம் எரித்த நாமம் முதலைவாய் சிக்கிய மதகரிக்கன் நாளில் ஆதிமூலமாய் நின்ற நாமம்

0: சின்ன பின்னங்களாய் ராவணன் சிரசினை திட்டமுடன் அறிந்த நாமம் சிரஞ்சீவியாகவே விபீஷணன் நடக்குமே ஜெயப்பட்ட இந்த நாமம் கன்னி வயதாகவே கருணா சமுத்திரத்தில் காட்சி தந்தருளும் நாமம் கரீஷ பிரகாச திருநேச பரவாச கருணை தரும் திருநாமமே.
1: We're giving you millions of reasons to celebrate with our selection of Lucky Millions Lotto draws. You could claim major jackpots when you pick numbers from thousands of daily draws. Choose numbers on UK 49s, Euro Millions and lots more from just 5 Rand per line. Enjoy more chances and more ways to win all in one place. Grab your chance to celebrate extraordinary riches when you play Lucky Millions from Hollywood Bets. Bet now.
2: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp HELP to 076 675 0710.
3: It's your station. It's your music. It's Lotus FM. Lotus FM. You are listening to Inesay Marae. You are listening to Inesay Marae on Lotus FM.

ASMR நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. புத்தம் புதிய பாடல் She is my செல்ல குட்டி, a brand new song coming to you this evening on ASMR titled She is my செல்ல குட்டி. இப்பொழுது மணி 6:15, it has just gone 6:15 on the program. நம்முடைய நீதி விளக்கம் நேரம் நெருங்கியது. It's the time when we bring to you your ethical sayings. இன்றைய தினம் பணிவு என்ற தலைப்பில் அமைந்திருக்கப்பட்டது. This evening's ethical sayings are based on humility. முதலாவது, பணிவு மனிதனின் சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். பணிவு மனிதனின் சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். அதாவது, humility is one of the finest qualities of a person. Humility is one of the finest qualities of a person. அடுத்தது, அறிவு வளர வளர பணிவும் வளர வேண்டும். அறிவு வளர வளர பணிவும் வளர வேண்டும். அதாவது, as knowledge grows, humility should also grow. As knowledge grows, humility should also grow. மூன்றாவது, பணிவுடன் பேசுபவர்களை அனைவரும் மதிப்பார்கள். பணிவுடன் பேசுபவர்களை அனைவரும் மதிப்பார்கள். Everyone respects those who speak with humility. Everyone respects those who speak with humility. நான்காவது, வெற்றியின் போதும் பணிவை இழக்க கூடாது. வெற்றியின் போதும் பணிவை இழக்கக்கூடாது. அதாவது, Even in times of success, we should never lose our humility. Even in times of success, we should never lose our humility. கடைசியாவது, and lastly, பணிவு நம்மை மற்றவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகச் செய்கிறது. பணிவு நம்மை மற்றவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகச் செய்கிறது. Humility helps us treat others with love and respect. Humility helps us treat others with love and respect. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these again very quickly. முதலாவது, பணிவு மனிதனின் சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். Humility is one of the finest qualities of a person. அறிவு வளர வளர பணிவும் வளர வேண்டும். As knowledge grows, humility should also grow. மூன்றாவது, பணிவுடன் பேசுபவர்களை அனைவரும் மதிப்பார்கள். Everyone respects those who speak with humility. Everyone respects those who speak with humility. நான்காவது, வெற்றியின் போதும் பணிவை இழக்கக்கூடாது. Even in times of success, we should never lose our humility. வெற்றியின் போது பணிவை இழக்கக்கூடாது. Even in times of success, we should never lose our humility. கடைசியாவது, and lastly, பணிவு நம்மை மற்றவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகச் செய்கிறது. Humility helps us treat others with love and respect. இது உங்களுடைய நீதி விளக்கம். மறக்காதீர்கள், 6:30 புரட்டாசியை பற்றி ஒரு விளக்கமான பிரசங்கம். Don't forget, coming up at 6:30, a short discourse on the holy month of Puratasi.

0: இனிசைமழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. குத்துக்கு போன் ஏன் பாடியவர் நம்முடைய சகோதரர் எட்வர்ட் ரெடி அவர்கள். உள்நாட்டு கலைஞர் எட்வர்ட் ரெடி பாடிய குத்துக்கு போனே. இப்பொழுது மணி 6:45. இட் இஸ் ஜஸ்ட் கோன் 1 minute ஆஃப்டர் 6:45. பாரம்பரிய மாதம் இருப்பதனால் இந்த தலைப்பில் சில வாக்கியங்களை கற்கலாம். வித் இட் பீயிங் Heritage Month, this evening's Tamil lesson is based on that topic. Simple sentences with English meaning. Also, take note of the different words to help build your vocabulary. Tamil, Sotkalanjiam endru solgirom. So, the word for vocabulary in Tamil is Sotkalanjiam. Sotkalanjiam means vocabulary. Only if you have good vocabulary, you will be able to speak and read and write. சரி, முதலாவது நமது பாரம்பரியம், நமது அடையாளம். So for heritage, it's பாரம்பரியம். பாரம்பரியம் is heritage. நமது பாரம்பரியம், நமது அடையாளம். நமது is our, பாரம்பரியம் is heritage. நமது அடையாளம், அடையாளம் is identity. So நமது பாரம்பரியம், நமது அடையாளம் means our heritage is our identity. Our heritage is our identity. Two important words there, பாரம்பரியம் meaning heritage and அடையாளம் meaning identity. அடுத்தது நமது கலாச்சாரத்தை நாம் பெருமையுடன் பாதுகாக்க வேண்டும். நமது கலாச்சாரம், கலாச்சாரம் இஸ் கல்ச்சர். கலாச்சாரம் கல்ச்சர். பெருமையுடன், பெருமை இஸ் ப்ரவுட்லி. பாதுகாக்க வேண்டும் இஸ் டு ப்ரிசர்வ். நமது கலாச்சாரத்தை நாம் பெருமையுடன் பாதுகாக்க வேண்டும். வி மஸ்ட் ப்ரவுட்லி ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர். ஸோ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் வேர்ட் தே வாஸ் பாரம்பரியம் விச் இஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் அடையாளம் விச் வாஸ் ஐடென்டிட்டி. The next word is kalacharam. Kalacharam is culture. And perumeyudan padukake vendum, to proudly preserve. We must proudly preserve our culture. Moonravathu vakyam, mozhi namathu paramparyathin mukkiya angamagum. Mozhi is language. Yes, we've done this word before. Mozhi is language. Language is an important, mukhyam is important, mukhyamana is important, angamagum, angam is a part of our heritage. Remember, parambariyam is heritage. Mozhi namathu parambariyathin mukhya angamagum. Language is an important part of our heritage. Language is an important part of our heritage. கடைசி வாக்கியம் அண்ட் த லாஸ்ட் சென்டென்ஸ், நமது முன்னோர்கள் பழக்க வழக்கங்களை நாம் மதிக்க வேண்டும். நமது முன்னோர்களின் பழக்க வழக்கங்களை நாம் மதிக்க வேண்டும். வி ஷுட் ரெஸ்பெக்ட். மதிப்பு இஸ் ரெஸ்பெக்ட். பழக்க வழக்கங்கள் ஆர் ட்ரெடிஷன்ஸ். So look at the difference with all three of these words. Parambariyam is heritage, kalacharam is culture, and palakka valakkangal are traditions. Namadu munnorgalil palakka valakkangalai naam madikka vendum. We should respect the traditions of our ancestors. And let's do one more sentence, which is a very, very important one. Parambariyam thalaimuraigalai inaikkum paalamagum. Parambariyam thalaimuraigalai inaikkum paalamagum. Heritage, which we learned now, is parambariyam. Thalaimurai are generations. Inaikkum is to join or connect. And paalamagum, paalam is a bridge. So, பாரம்பரியம் தலைமுறைகளை இணைக்கும் ஒரு பாலமாகும் means heritage is a bridge that connects generations. Heritage is a bridge that connects generations. We've got to pass it from one generation to the next. இது உங்களுடைய தமிழ் பாடம். This was your Tamil lesson on heritage, which we are celebrating this month. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: दिल दीवाना बिन सजना के माने ना.
2: Hi, I'm Vashen Sugan, inviting you to join me this Saturday on Bollywood Billboard for a North and South Spectacular, featuring hit songs of the legendary singer S.P. Balasubramaniam for the heartthrob actor Salman Khan. Tune in Saturday.

0: Lotus FM. You are listening to Insane Mave. You are listening to Insane Mave on Lotus FM.
1: ஹரரி நாராயண ஹரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா வணக்கம் தனசீலன் அ லவ்லி ப்ரோக்ராம் டுடே விஷிங் ஆல் தி லிஸனர்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பியூட்டிஃபுல் பிரதாசி மந்த் வித் தி லவ்லி ரெயின்ஸ் நாராயண இஸ் வாஷிங் அவே ஆஃப்டர் ஆல் தி சாக்ரிஃபைஸ் ஃபார் ஆடி இஸ் டேக்கிங் அவே ஆல் தி பிளட் ஷெட் அண்ட் இஸ் கிளியரிங் தி பாத் ஃபார் அஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் மந்த் மே லார்ட் நாராயண ரிஷி பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் கீகன் புன்சாமி ஃப்ரம் சாத்சத் Have a blessed day, guys.
2: Welcome, Brother Dhanasheelan. Hope you well. Loving the beautiful music on Issei Murray. Wishing you, your family, and all my Lotus family and friends a blessed Pratasi. May this month bring your countless blessings and all your prayers be fulfilled. Take care. God bless. Lots of love. Tina Naika.
3: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you so much for those beautiful messages that have come through. உங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். All the best to all those observing the holy month of Purattasi. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. With that, we bring the curtains down on another episode of Inisei Marai. அடுத்தது செய்தி வாசிப்பவர் நவிதா அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா நோப்பா நோப்பா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூட தாண்டி கூட சொன்னார் கடைசி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு போனதானே?
1: உன்னை படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி.